0: போல பண்ணவாமே மீலே.
1: இந்த தலிக் வாங்கோ தேந்தாய் Ting chung bong yaman woman shen sai bo song yi bian duan ping ti mu wei song li xin ling dui hua di yao bai san shi si ji jie mu zhong fan xiang yin du de qiang gong gu shi. Na lun de la mu di zong li tong guo yin du huang bo dian tai shou huan ying de xin ling dui hua huang bo jie mu向印度人民发表讲话，与民众分享了同胞们一些令人惊叹且感人至深的故事与成就。在心灵对话第134期节目开讲时，总理分享了两名运动员 Animation库楚尔和古林德威尔性格的成功故事。这两位选手在赛场上大放异彩，两人均已获得英联邦运动会的参赛资格。总理对他们的努力和成就给予了高度赞扬。穆迪总理指出，夏季正值酷暑，呼吁大家注意防暑。他还分享了印度厨房如何通过各种美味饮品来帮助人们消暑。总理指出，夏天与芒果蜜不分